மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாவது நதிய பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

எனக்கு உயிரை கொடுத்தாய், இது உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் அஞ்சலி.